மஞ்சா மிஞ்சா மிஞ்சா மச்சாமே மச்சகோ மச்சகாரம் கை சம்பீர் ஜெங்க என்னோ பத்தி கமலான் சம்பீர் முங்க என்னோ தங்கான் மசீர் நோக்கவே மேலே சுஷ்மாக்குங்க என்னோ நர்கே பிசலம் சொன்னோ ஆளுகளும் கிருமர் பரஞான் பில்பிங்க என்னோ ஜல்ஜோ சனாக்குங்க தொக்கோ நர்கே மிஸ்டேருங்க சொன்னோ அம்மு முசாலயா.